பொறுத்து சரியாது 10:04 நிகழ்க்கேன் வந்து ரேடியோ சாரங்கநாட் 7.8 FM வந்து துளிச்சாவடி நேர பிரசாரத காரியக்கிரமம் இனித்து இக்காரியக்கிரமக்கு நிகழ்க்க மாத்திரைகளா மோக்கி திஞ்சு சொல்மெல்லு யான் நிகழ்ந்த மோக்கி தார்ச்சே பிந்தியா குலால் இனித்தை துளிச்சாவடி காரியக்கிரம பாத்திரம் நுப்புனி துளிச்சாவடி பண்ணக துளுநாடுத ஆச்சார விசார சம்ஸ்கிருதி பரப்போகுத நெம்புல் இஞ்சபெத்தை பேத்தமர்கள் நம்ம பிரதி துளிச்சாவடியில் பாத்திரம் நுப்போம் கரின துளிச்சாவட்டு நம்ம நம்ம சௌத்தி பர்பத பக்கி கொஞ்சாத்து விஷயம் பர திரிப்போம் வந்துட்டா பரிசர ஸ்னேகி சௌத்தி பர்பனின் ஆச்சரணை மல்பொலி பண்புனஞ்சின விஷயக்கு சம்மந்தப்பட்டது பாத்திரம் தித்துண்டா இனித்த இ துளிச்சாவட்டு பாத்திரம் நினச்சின விஷய தாத்தா பண்ணா நம்ம துளுநாடு நம்ம துளுவேறு பிரகிருதி ஆராதக்கிற நம்ம பண்பா பிரதீசத்தில பண்ணந்துப்போம் பிரகிருத்தின தேவரின ரூபடுத்தோப்புனாக்கி பிரகிருதி ரூபனஞ்சின பிரதி தை மரக்குலாம் நம்ம தேவர ரூபடுத்தோப்ப அஞ்சாது இத கெலவஞ்சத்துக்கீடு காடு புழுத்துண்டு அதுண்டா காடு ஒரிதுண்டு தை மரக்குழு ஒரிதுன்னு பண்ணா கெலவஞ்சி பயா பக்தி பண்புன காரணக்குள்ள ஒரிதுப்புணும் அஞ்சாதுப்புனக இனித்து இ காரியக்கிரமோட தாயகப்பாய் பிரகிருத்த பக்கிய பாத்திரம் நல்லிரு தை மரக்குள்ள பக்கிய தாய பாத்திரம் நல்லிரு பந்திரு நீங்கள் என்னொந்திப்பாரு விஷயதாலேஜி நம்ம குட்டே காடு தோடு இஞ்சினா புறா ஜாகிலனு தூவந்து தின நிச்சத பதுக்கிடு ஐட்டே நம்ம தினநித்தத பதுக்கிடு உப்பா பண்ண குட்டே காடு அத்துண்டா பரத்து போப்புற அஞ்சின நீரு சுதைக்குழு இந்த பூரா கைத்தள்ளி நம்ம ஜீவனை கரித்தொந்துப்பணும் அஞ்சோப்புனாக்கா ஈ குட்டே வந்து புற பண்ணாக குட்டெடு திக்குனஞ்சின மஸ்து பூலுண்டு தைக்குலுண்டு மரக்குலுண்டு அவிட்ல குட்டெடு திக்குனஞ்சின ஒஞ்சாத்து பூவோவு பண்ணுடா நம்ம துளுநாடு ஐக்கு விசேஷ வாயினஞ்சின ஸ்தானமான உப்புரஞ்சின் கொஞ்சம் பூ பண்ணுண்டா அயின் மஸ்து கைத்தலா பூ நமக்கு ஓ பண்ணுண்டா கேப்புளத பூ ஈ கேப்புளத தை கேப்புளத பூ இனித்தை காரியக்கமோட ஈ பகிட்டு பார்த்திருக்கா பந்து யான் என்னொந்துல்ல மெத பேச்சரி இத்துதா இத்த தூப்புனி பண்ணதுனா கா குட்டெடு உப்புனஞ்சின காடு கேப்புள அத்தனை காட்டு கேப்புள நம்ம தாத பண்ணா அவுபுர்து இத்த கஷி கேப்புல அத்தனை பெத்த பேத்த நம்ம இல்ல இல்லாத ஜாலே நம்ம நடந்து புலப்புனஞ்சின கேப்புலல உண்டு அஞ்சனே இ கேப்புலான்னு பண்ணாக நமக்கு தூப்பு நீ பண்ண நம்ம ஒஞ்சி பாரத்தடு இத்தனை இஞ்சி ஜகத்துதா இ ஒஞ்சி பாரத்த நம்ம ஜகத்துதா ஜீவ வைத்தியதா ஒஞ்சி ஹாட்ஸ்பாட் லெட் ஒஞ்சி பந்து பரிகணிசாவனஞ்சு ஒஞ்சி தேச நம்ம மஸ்து சசியலுண்டு ஜீவ வைவித்தியத முல்ப தோஜது பருப்புணும் அஞ்சனை நம்ம ஒஞ்சி ஆஹாரத விசாரக்கு பண்ண நம்ம தெனஸ்த விசாரகாதிப்பு அத்துண்டா மருதத விஷயக்கு சம்மந்தப்பட்டதாதிப்பு நம்ம ஒஞ்சி பாரத தேச ஒஞ்சி வைவித்தியத்தின் படைத்தணும் அவு நம்ம கர்நாடக ಕಾನತ ಬೇತೆ ಬೇತೆ ರಾಜ್ಯಲ್ಲ ಆ ಒಂಜಿ ವೈವಿಧ್ಯತೆಯನ್ನು ಪಡೆತೀನಿ ನಮ್ಮ ತೂಲಿ ಅಂಚಪ್ಪನಾಗ ಈ ಒಂಜಿ ಕೇಪುಲದ ವೈಜ್ಞಾನಿಕವಾದ ನಮ್ಮ ಪುದರ್ನ ತೂಪುನಿ ಪಂದಿತ್ತಿನ ಇಕ್ಸೋರಾ ಕೊಕ್ಸಿನಿಯಾ ಪನ್ಪನಂಚಿನ ಅತ ನನಕ್ ರುಬಿಯಾಸಿ ಪಂದ್ಲ ಪನ್ಪಿರ ನನಗೆ ಒಂಜಿ ಪುದರುಂಡು ವೈಜ್ಞಾನಿಕವಾದ ಕೇಪುಳ ಪೂಕು ಅಂಚದುಪ್ಪನಾಗ ಇದು ಒಂಜಿ ಸಾಮಾನ್ಯವಾದ ಪೂ ಬುಡುಪುನಂಚಿನ ಒಂಜಿ ಪುದೆ ತಲಕು ಪಂಡ ಪೊದೆ ಪೊದೆ ಪನ್ಪನಮ್ಮ ಆ ರೀತಿ ಉಪ್ಪುನಂಚಿನ ಒಂಜಿ ತಳ್ಳಿಯಿಂದ ಪನೊಲಿ ಅಂಚನೆ ಒಂದು ಭಾರತದ ದಕ್ಷಿಣ ಭಾಗ ಆದಿಪು ಅದನ್ನ ಬಾಂಗ್ಲಾದೇಶ ಬೊಕ್ಕ ಶ್ರೀಲಂಕಾ ಅಲ್ಪಪುರ ಹೆಚ್ಚಾದನ್ನು ತೋಜದು ಬರ್ಪುಂಡು ಅಂಚೆ ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶೋಡ್ಲ ಮಸ್ತ್ ತೋಜದು ಬರ್ಪುಣ ಅಂಚಿನ ಒಂಜಿ ಪೂ ಈತು ಪೂರ ಪನ್ನಾಗ ಒಂದು ನಮಕ್ ಮಸ್ತ್ ಕೈತಲುಪ್ಪನಂಚಿನ ಪೂ ಪಂದ ಪನ್ನುಲಿ ಕೇಪುಲ ಪೂ ನಮ್ಮ ದೈವಾರಾಧನೆ ಈಗ ಮಸ್ತ್ ಪ್ರಾಶಸ್ತ್ಯ ಉಂಡು ಅವೆತ ಒಟ್ಟುಗು ಹಿಂದೆಟ್ಟು ಮರ್ದದ ಗುಣಕುಲ್ಲ ಉಂಡು ಆ ಮರ್ದ ಗುಣಕುಲ್ಲ ಇನಿತೆ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮದ ಪನ್ನಿರುವಲ್ಲ ಅವೆತ ಒಟ್ಟುಗು ನಿಕ್ಲೆ ಗೊತ್ತಿಪ್ಪು ನಂಚಿನ ಕೇಪುಳ ಪೂ ಇತ ತುಯ್ಯರತಿಕ್ಕು ನಂಚಿನ ಮಸ್ತ್ ಕಮ್ಮಿ ನಮ್ಮ ಇಲ್ಲ ಜಾಲಡು ನಡೆದು ಬುಳೆಪು ನಂಚಿನ ಕೇಪುಳ ಪೂವೇ ಬೇತೆ ಗುಡ್ಡಡದಿಕ್ಕು ನಂಚಿನ ಕೇಪುಳ ಪೂವೇ ಬೇತೆ ಆಂಡ್ ಅವು ತುಯ್ಯರ ಬಾರಿ ಕಮ್ಮಿ ಮಸ್ತ್ ಕಮ್ಮಿ ಆತಂದ್ರೆ ಕೇಪುಳ ಪೂರ ಪೂ ತುಯ್ಯರತಿಕ್ಕು ನಂಚಿನ ಗುಡ್ಡೆಡ್ಲ ಒಲ್ಲ ತುಯ್ಯರ ತಿಕ್ಕುಜಿ ಅಂಚನೆ ಜೋಕ್ಲೆಗ್ಲಂಚನೆ ಜೋಕುಲ್ನ ಮರ್ದಕ್ಕೆ ನೆನೆ ಗಳಸುವೆರು ಕೇಪುಲದ ಪೂ ಆದಿಪ್ಪು ಕಾಯಾದಿಪ್ಪು ಜೋಕ್ಲೆಗ್ ಕನ್ನೇರು ಕೊರಪು ನಂಚಿನ ಒಂಜಿ ಕ್ರಮ ಉಂಡು ಪಂಡ ಪೊಡಿ ಜೋಕ್ಲೆ ಇರದು ಬತ್ತನ ಒಂದು ಸಾಧಾರಣ ಜೋಕ್ಲೆ ಮುಟ್ಟ ಕನ್ನೇರು ಕೊರಪು ನಂಚಿನ ಆ ಕನ್ನೇರು ಕೊರಿಯರೆ ಈ ಪೂ ಆದಿಪ್ಪು ಅದರ ಇಟ್ಟಿಪ್ಪು ನಂಚಿನ ಕಾಯಿ ಆದಿಪ್ಪು ಮುಖ್ಯವಾದ ಕಾಯಿ ಐನು ಕನತದ್ದು ಐನ ಪುರ ಆಯ್ತು ರಸನ ಪುರ ದೆತ್ತದ್ದು ಬಾಲ ಜೋಕ್ಲೆ ಕೊರಪಿರು ಅಂಚಾದುಪ್ಪುನಾಗ ಅಂದು ತುಯ್ಯರತಿ ಕುಜಿತ ಗುಡ್ಡೆಡೆ ನಾಡೊಂದು ಪೋಂಡಲ ಕೇಪುಳದ ಪೂತಿ ಕುಜಿ ಬನ್ಪು ನಂಚಿನ ಒಂದು ವಿಚಾರ ಉಂಡು ದಾದನೆ ಒಪ್ಪಡು ಇನಿತ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮ ಕೇಪುಳದ ಬಗ್ಗೆ ನಾವು ಪಾತ್ರನಿಲ್ಲ ಒಂಜಾತ ವಿಷಯ ನಲ್ಲಾತ್ ಪನಿಯರವುಲ್ಲೇ ಕೇಪುಳದ ವೈಜ್ಞಾನಿಕ ವಿಚಾರಲು ಉಂಡು ಮಸ್ತ್
ಆ ಬಗೆಟ್ಲ ಪನ್ನೆರುಲ್ಲ ಅಂಚನ ನಿಕ್ಲೆ ಗೊತ್ತಿಪ್ಪುನ ಅಂಚನ ವಿಷಯ ಇನಿತೆ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮದ ಪಾತ್ರರಲ್ಲಿ ಅಂಚನ ಕೇಪುಳ ರಂಗ್ ಪನ್ಪುನವು ಬಾರಿ ಪೊರ್ಲುದ ರಂಗ್ ನಮ್ಮ ತುಳು ತುಳುತ್ತ ಒಂಜಿ ಕೊಡಿನ್ ನಮ್ಮ ತೋಪುನಿ ಪನ್ನಿತನ ಕೇಪುಳ ರಂಗಡುಪ್ಪುನಂಚಿನ ಕೊಡಿ ನಮ್ಮ ತುಳುವೆರ್ನ ತನ್ನ ತುಳುತ ಕೊಡಿ ಕೇಪುಳ ರಂಗಡುಪ್ಪುನಂಚಿನ ಚಂದ್ರೆ ಅಂಚನೆ ಸೂರ್ಯಚಂದ್ರನ ಉಪ್ಪುನಂಚಿನ ಒಂಜಿ ಕೊಡಿ ಅವುಲ ಕೇಪುಳ ರಂಗಡುಪ್ಪುನಂಚಿನವು ಅಂಜೋದುಪ್ಪುನಾಗ ಇನಿತ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮದ ಒಂಜಿ ವಿಷಯಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದ ಪಾತ್ರರುಲ್ಲ ಕೇಪುಳ ರಂಗ್ ಪನ್ನಾಗ ಇತ್ತ ಪನ್ನುವಾರ ನಿಕ್ಲು ಕೇಪುಳ ರಂಗ್ ಇತ್ತ ಬೆತ ಬೇತ ಅಂದೆಟ್ ಉಂಡು ಪಂದ ರಂಗ್ ಬೆತ ಬೇತ ರೀತಿದ ರಂಗ್ ಉಂಡು ಕೇಪುಳಡು ಕೆಂಪು ಮಾತ್ರ ಅತ್ತು ಕೇಸರಿ ರಂಗ್ ಉಂಡು ಅತ್ತಂಡ ಬೆತ ಬೇತ ಗುಲಾಬಿ ರಂಗ್ ಉಂಡು ನೀಲಿ ರಂಗ್ ಉಂಡು ಮಂಜಲ್ ರಂಗ್ ಉಂಡು ಇಂಚ ಬೆತ ಬೇತ ರಂಗ್ ಕಶಿ ಕೇಪುಳಡು ಬರ್ಪುಣು ಆಂಡಲ ನಮ್ಮ ಮೂಲವಾದ ತೋಪಿನ ಪದ್ಧತಿನ ಅತನ ಕಾಡದ ಕೇಪುಳ ಉಪ್ಪುನವು ಕೇಪುಳದ ರಂಗ್ ಒಂಜಿ ಕೆಂಪು ರಂಗ್ ಆ ಒಂಜಿ ವಿಷಯ ಪನೊಂದು ನಿಕ್ಲಲೆ ಪುಕ್ಕೊರ್ಲೆ ಪಾತೆರ್ಲೆ ಆಜಿ ಮೂಜಿ ಆಜಿ ನಾಲ್ ರೆಡ್ ಸೊನ್ನೆ ನಾಲ್ ಒರಂಬ ನಾಲ್ ಒರಂಬ ಈ ಒಂಜಿ ಸಂಖ್ಯೆಗೆ ದಾಯಪಡ ನಿಕ್ಲು ಪುರ ದುಂಬು ಪುರ ಗುಡ್ಡೆ ಕಾಡು ಪುರ ಶಾಲೆ ಪೋಪುನ ಜೋಕ್ಲ ಆದಿತ್ತಾರಂಡ ಅಂದತ ಪರಿಚಯ ಖಂಡಿತ ಉಪ್ಪುಣು ಕೇಪುಳದ ಪರಿಚಯ ಅಂದಿನ ಕೇಪುಳದ ಕಾಯಿಲ ಭಾರೀ ಶೋಕು ಸುಪ್ಪನಾಗ ಆ ಪೂರ ವಿಚಾರನೆ ಇಂತಿ ಕಾರ್ಯಕ್ರಮದ ಪಟ್ಟನ್ಗ ಲೆಪ್ಪುಕೊರ್ಲೆ ಅಂಚನೈಟ್ ಉಪ್ಪುನಂದಿನ ಮರ್ದದ ಗುಣಕುಲ್ ನಿಕ್ಲೆ ಗೊತ್ತಿತ್ತಿಂಡ ಆ ವಿಷಯ ಎಲ್ಲ ಪಾತಿರಲಿ ಆಜಿ ಮುಜಿ ಆಜಿ ನಾಲ್ ರೆಡ್ ಸೊನ್ನೆ ನಾಲ್ ಒರ್ಮ ನಾಲ್ ಒರ್ಮ ಈ ಒಂದು ಸಂಖ್ಯೆಗೆ ಕೇನೊಂದು ಪುಲಿ ರೇಡಿಯೋ ಸಾರಂಗ್ 107.8 FM ರಂಗ್ ರಂಗದ ಬದುಕು.

0: Clouds 107.8 FM.
1: Radio 사랑 107.8 FM.
2: Radio 사랑 이가 앱나루 쿠라 라비아.
3: கேட்டுண்டுள்ளார் இது ரேடி சாரும் குன்சீரோ 7.8 FM. இது ரங்கு ரங்குரோ ஜீவன முண்டியன்டுள்ளோ நானிங்களும் சேஃபில் குத்தார் ஸ்ரோத்ரங்கள இண்டத்தோ ரம்சான் சில்சிலா காரியக்கிரமத்தில் பேரிடோ ஹெரிய சாஹித்தி லேக்கக கவி பின சிந்தக ஆயிட்டுள்ளோ கே பி அப்துல் காதர் குத்தத்தூர் அயல்டோ நல்லத்தொரு புக்கில் நின்றுத்து ஜீவனத்தை பிரதிபிம்பிசிரோ மானவியத்தை பின சௌஹார்தத்தை ஈ ஒரு எழுத்துங்க கேட்டுன்னு வருவா.

கேட்டுண்டுள்ளது இது ரேடியோ சாரங்கும் 07.8 FM. இது ரங்கு ரங்குரு ஜீவன முண்டியுள்ள நான் நீங்களும் சேஃபில் குத்தாரி ஸ்ரோத்ரங்களே. இப்போ கேபி அப்துல் காதர் குத்தத்தூர் எழுதியும் நாங்களே நகமே தெரிஞ்சோன்னு ஈ ஒரு எழுத்துங்க இது இப்போ கேட்டோன்னு வருவா. பிரத்தியொருத்த மனுஷனாயோனும் அவனுடைய ஜீவனத்தில் தண்டோ இத்திமித்திர தெரிஞ்சோன்றது நல்ல பிஸியா. நாங்களே நங்கமே சமா தெரிஞ்சோண்டுங்கு நங்கக்கும் நாங்கள் முன்னல் போன்ற தெருடோ காணோக்கு சாத்தியாவரும். நாங்களோ தௌர்பல்யத்தெல்லாம் நங்கமே குறித்து செய்யோன்ட்டு அதில் சமாக்கியங்கு நாங்கள் ஜீவனத்தில் சுலபத்தில் ஜெயிக்கோக்கு சாத்தியாவரும். தண்டை தானு தெரியாதோனும் தண்டை எல்லாம் எரிஞ்சு போய போல சென்னிட்டு காந்திஜி சென்னரு. ஜீவனத்தோ பிரத்தி ஒரு ஹந்தத்திலும் ஈ ஆத்ம விவேச்சனை செல்றது நங்கக்கு நல்ல சகக்கார தண்டு. நங்களோ வியக்தித்வத்தை ரூபிசிறோ ஆசை நங்கக்கு இன்னெங்கு. காடில் சஞ்சரிசிறோ சிம்ஹா ஒரு ஒருக்க தண்டு மூத்துரு திரிச்சிட்டு நடந்தோட்டு பந்து தெருடு பெரு நோக்கிய போல ஆத்ம விமர்சரோ ஹாதத்ரு நங்களோ நிஜ ஜீவனத்தில் ஆக்கிறது பாரி நல்ல பிசையா. துனியா ஒரு டொங்குரு தித்திர முன்னலோ நின்று நீனே தித்திட்டு போடும் சொன்னோ தெரிஞ்சங்களோ பழக்கத்தை போல. இன்னொருத்தர் தப்பு தேடுற முன்னலோ நங்களும் தப்புரை சமாக்கிட்டு காட்டணும். தண்டை தானே ஜெயிசுறதிலே ஜீவனத்தை யசஸு அடக்காயிட்டுண்டு. பிரத்தியொருத்தனும் அவனுக்கு அவனே துஷ்மன் அல்லங்கு அவனுக்கு அவனே செங்காய் செல்றதிலே நாங்கள் அர்த்தாக்கியுள்ளோம். தண்டு விவேச்சனா சக்தியில் மிருகத்தோ காண்டி சிரேஷ்டமாயிட்டுள்ள மனுஷகு ஈ ஜீவனை செல்றது ஒரு நமூந்தோ சத்துவ பரீட்சை ஆயிட்டுக்கிடு. ஜீவனத்தில் பண்டு பிரத்தி ஒரு சமஸ்யரே ஆத்ம விவேச்சனிலும் பின்ன தைரியத்தில் எதிர்சியப்பா நாங்களோ ஆத்ம பல விருத்தி ஆகும். நடக்கிறங்க இடம் காண்டே தெச்சங்க இடம் கிடாரா சொன்ன போல நடத்தமே நாங்களும் ஜீவனத்தில் ஓடகு தயாராக்குற. ஏனி எஞ்சி நில்லு. நின்று பவிஷத்தை ரூபிசுரோ இடி ஜவாப்தாரி நின்ற மேலுமே உண்டு. நின்று ஜீவிதத்தை பிரகாசமாய நிலையில் கொம்பொண்டும் போல்தோ எல்லா சக்தி சாமர்த்திய செல்றது நின்றுல்கமே உண்டு. நின்று முன்னல்தோ ஜீவனத்தோ நிர்மாணத்துக்கு இன்று நீனு கால் முன்னல்வி. இது சுவாமி விவேகானந்தரோ பழக்க. இது எத்தனை அர்த்தபூர்ணமாயிட்டுண்டு. நின்றுல்கமே உள்ளதிர பர்த்திந்திக்கு தேடுற சென்னிட்டு காந்திஜி சென்ன பழக்க. நாங்கள் அர்த்தாக்கியுள்ளோம். சாதனை இல்லாண்டே உத்தேஜனை இல்லாண்டே பிரயத்னம் இல்லாண்டே ஜீவனத்தில் எப்பவும் முன்னொரு பிறகு ஆர்கும் சாத்தியாவில் செல்றது நேரு. நாங்களும் கர்த்தவியத்தை நாங்கள் ஒன்றும் போடான்ட்டே ஆக்குற புட்டுட்டு பேர மனுஷம்மாரோ வகையில் பழக்க வரையோகும் நாங்களுக்கு தெல்லும் ஹக்கில்லை. நாங்களும் நெசீபுரமே காத்தோன்ட்டு வெறும் சோமாரி ஆயிட்டு நேர எடுக்கிற பின்ன அக்கேரிக்கு நான் நிற்ச காரிய ஆகான்ட்டு போயப்பா அல்லாஹுரை தூரது அது கண்டித்தமாயிட்டும் சமல்ல. ஈ விஷாலமாயு துனியாவில் நாங்கள் அறியாத்து எத்தரமா பிஸியாங்க நாங்களை முன்னுள்ளுண்டு. வேற ஆள்டோ எதிரிலோ நாங்கள் தெரிஞ்சங்களை போல காட்டுறதுலே நாங்களும் அஜ்ஞான கண்டுத்து போவோம். தெரியாததுரே தெரியணும் சொல்றோ ஆ நல்ல நீயத்து நாங்களும் ஜீவனத்தை படிரே பத்தியம் போகும் நாங்களுக்கு சகக்கார ஆவரும். துவேஷா மத்சர செல்றது நாங்கள் சமாஜத்தை பர்த்திடோகு சகக்கரிசியங்கு. நேரு செல்றது சொபுரு படுறது பிரிசப்பாடு கிர்ஃபா சௌஹார்தத்தை செல்றது நாங்களே சமாஜத்தில் பின்ன சமுதாயத்தில் பரஸ்பர ஒட்டுக்கு சேரும் போல ஆக்குறது. சாமாஜிக்கு பின்ன பௌத்திகமாயிட்டு நாங்க தீரா கீழ் மட்டத்தில் உள்ளோன்ட்டு பியர்ச்சங்க. ஆ கீழறிமறை தண்டு ஜீவிதத்து சரித்திர புட்டத்திர முன்னலு கீறிட்டி எடுக்கணும். நங்கள உள்ளோ ஆ நல்ல நீயத்தில் நாங்கள் ஜீவிதத்தை முன்னல் கொண்டதில் நாங்கள் எப்போலும் பிரயத்னம் ஆக்கியோன்ட்டே இருக்கணும். பின்ன நங்களுள்ள நல்ல விவேச்சனா சக்திரை நல்ல தெருளை உபயோகிச்சிட்டு ஜீவனத்தில் முன்னல் பிறகு தீரியத்திர சிரமிக்கணும். ஜீவனத்தில் அமூல்யமாய நேரத்தை வர்த்தமாயிட்டு பெடுக்காக்கான்ட்டே கலை சாகித்ய விஜான சமாஜ சேவை சமுதாய சேவை செல்றோ ஆ நல்ல நல்ல க்ஷேத்திரத்தில் உபயோகிச்சிட்டு நல்மிற தெருளே முன்னல் போகணும். சுக்க துக்க ஆசை நிராசை நல்ல பெடுக்கு மதுரா கைப்ப சிரிக்க புல்பு செல்றோ இதெல்லாத்திலும் ஜீவனத்தில் சைசியோன்ட்டு மானவீயத்தை நைத்திகத்தை பின்ன சௌஹார்தத்தை செல்றோ ஜீவன மூல்யத்தை தன் ஜீவிதத்தில் சேர்ஸ் பாட்டியப்பா. ஈ ஜீவனை செல்றது அர்த்தபூர்ணாயிட்டிக்கிடு சார்த்தக்காயிட்டிக்கிடு.

ஏக நிலைக்கு வருவதையான நிறுவனமாக இருந்தாங்க. கால் மாலம் கரெக்டாக சாத்தியாக இருந்தது. மக்கள் நிலைமை கூட கேட்டு சொல்ல சாதாரண சாந்தி ரேடியோ சன்சன்.

மங்களங்களும் ஆகாஷவாணியிடம் கோஷிக்கிறார். தொழுவாவது சுமார்